சொல்லுங்க. நவீனத்தை அவங்க இத்தனை மேத்தலும் சங்கிலும் இன்னொரு ஆரம்பித்து போறதை அதுக்கு அமிலைகளும் நசிலும் இதை பற்றி அத்தனை ஒவ்வொன்றா இருந்தது இனிமேல் அவன் கிட்ட சின்ன சோன் தைத்திய தங்கி அந்த பற்றி எப்படி பண்ணா சின்ன கொடுக்கும் அமைத்தனஸ் நவீனத்தை எப்படி கண்டு பண்ணா சின்ன.